அக்மாவித்தில் ஃபேட்டி லிவர் பயவேண்ணிப்பா சிவனகல லிவர் பூஸ்டின் கேப்சூல் அரகான் அப்பே விதகம அப்பே உருமையா ஹத்தலிஸ் வசரக்கு அபிமானய சிவனகல ஆயுர்வேத பிந்துவை ஹத்தலி சத்தாய் திஸ் கை திஸ் துணாய் பன்சிய ஹத்தலிஹா நேத்ராலோக வெசாக்.

அவசரத்துனா வினாடி மிஸ் ஆகிவிலாம் அப்பிள்ளைக்கு கிந்திர அந்தாவ டிக்கி டிக்கி டிக்கி டிக்கி டிக்கி டிக்கி டிக்கி டிக்கி வருவேக்கிறே அண்ணே. ஓகே அப்ப கீதி அக்கலாம் தாலு கடலை வருவலாம் கிலோப்பா ஹலுவா கிஸ்ஸா கித்திர பார அரு கோடியே துசகினா தை அனுகமல்லு தருடிக்க கிரான் மங்கஹோனே கொந்தரி தென்னது வேட்ட ஊ உசங்கியாம தங்கத்தின் புருது வெலா கேள கேனா அனே ஒய விந்தின துக்கட்ட தவசக்கு அத்தமாய் உத்து ரன்னும ஹரியா நோடி மகாத்தோ ஆதரம் எக்கத்து கிரகானோ மகே தலு கடனு கொல்லு கெல்லுக்கும் கமலா ஸ்ரீயமாலாக்கு இகாவட்ட அந்தோனியாய் கயானி சாந்தி ஒக்கோமலாம ஆதரம் எக்கத்து கிரகானோ தலு கடனு அனி துக்கோமலா தெக்குமா அரபு இகாவட்ட பிரியாந்த மோட்டசிக்கு பிரியாந்தாயா அலோக தர்மி கட்டியமாய் பூஜனி சரங்கைக்கே கட்டியமாய் இறந்து மோட்டசிக்கு இறந்தாயா அத்தலோ கோமலா யாதிரி நிகத்து கிடைக்கணும் ஜாயோவேவா எகுடுபிட்டியே குசுமாவதி அம்மா கதாக்கலா தேனோலு தான்சல் குடாக் ரொட்டி ரைஸ் இகாவட்ட ஐஸ்கிரீம் பீமோ அது திபுனோல பீம தான்சலாக் கிலோமீட்டர் எக்கமாறக்கு திருகில பீமிகா பீலா ஹஸ்பண்டா தருகினாவலோ அண்ணே அது கியூட்டாலே ஹஸ்பண்ட் கருணாரத்னாய் அத்தொன்கிட ஃபேமிலிக்கு ஒக்கமலவாய் ஆதரி நிகத்துக்கிறகானோ ஜாயவேவா ஈட பஸ்ஸே கடவுத்த காமினி ஐய கதாக்கல அறியோ அவ தாதரி நிகத்துக்கிறகானோ தேங்க்யூ அகனி இன்னுவாட்டே வகையும் கால் கராட் ஹரது ஈட பஸ்ஸே வாட்ஸ்அப்பிக்கு மின்னு மே கட்டிவா தொபாகமும் மே சிந்து அஹன்னையான பாஷி மெனிக்கு அப்பவாத் லசன சிந்துவக்கிட்ட எகத்துக்கிறகான யட்டி அந்தட்டு பீப்பிள்ஸ் பேங்கிக்கு காவ த்ரிவில் பாக்கிக்கு கொல்லு செட்டுக்க இவாகேம டைட்டானிக் சலோனிக்கு துஷார் ஐவாய் செட்டுக்கு மயக்கத்து கிடைக்காந்து கேளுக்கேனோ அதரை திக்கா கிந்தரு நங்கியோலோ ஒகல கூட திக்கோ திக்கா காதரே ஜாய வேவா ஹயர் வேடி வேவா சரு வேவா ஹாய் பாஷு மம அனுஷாக்கா அப்பே கமட்ட எத்தி தன் சேல்த்தி இன்னி மின்ன மேவா ஐஸ்கிரீம் கடலு பாத் கோஸ் கோஸ் கூறுகாலா இகாவட்டு கொத்தமல்லி ரைஸ் தேனோல ஏ தவ கூடு குடா தினாலு ஒயாட சுகத ஆராதனாலு அனே நகைய ஹரின்ன நகைய ஹரின் ஒக்குவ கேலா தீன பெத்த கேலனே அப்பயே கேள பயட்டது கோயில்

0: சமய அதிசயக்கிட்ட பபாலவு கிளாசஸ் வெல்ட்டதான் இவன் அருக அண்ணு டவுனுக்கிட்டே அண்ணு ஸ்கூட்டை காக்கோனி மந்தானு அலங்கா புறாமனான மாதிரியே ஸ்கூட்டர்ஸ் ஓன தரம் தேனுவாங்க ஹபை அப்பே சல்லிவலின் பிற்றாட்டவால் போஷணே கிரணிக்க நாத்தலா மேட் இன் ஸ்ரீலங்க கேள கட்டாரலு கேன்னு புலுவான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஸ்கூட்டை கா கண்ணுவனாங் கேடி ரை ஸ்கூட்டர் ஏமு தமை மிதோசில பெட்ரோல் ஸ்கூட்டரே கண்ணுவாட் மாறவாசி பல வினியட்டு கேன்னோனி பெட்ரோல் கிரைசிஸ் எக்காக தேனு எல்லாமே பெட்ரோல் சுவந்துட்டு போமா தூன ஸ்கூட்டர் எக்காக தமை கேடி ரைஸ் தின் அதில் தேன் ஒகே 1.5 cc அதிபலத்தை என்ஜின் எக்கு தேக்கட்டமா EFI டெக்னாலஜி எக்கு கம்பைன் கலா கேளுக்கியான பெட்ரோல் அத்துட்டுமா சுவந்துட்டு போமா தூன மகத்தையோ மேதவசலத்தின் லுக்கும் ஆசைய தமாய் வாட்ட அரக்கா தெக்கும் லக்ஷக்கு மிலாடுவக்கிட்டு ஒயாட்டு பே ஸ்கூட்டைக்கு தினம் ஏகனி சமரின் ருபியால் 7,95,500 வின ஸ்கூட்டைக்கு ருபியால் 5,95,500 ஒகலாண்ட கண்ணு புலுவன் கம்மு தேடும் இவ்வகையும் தமாய் வாலீசக்காக தாளடம் கண்ணி பலவினி மாச துணை எலீசிங் வாரிக்கு துணா ஒயா கிவன்னு நின்ன ஏக்க கேடி ரைஸ் மோட்டர் கம்பெனி மா கிவனவா இதின் திவினுபுரா மாலு வித்யாலயாக தேர்ந்த சேவா நியோஜித்தினி நமதுரு கொட்டாஸ் ஓன தரங் திவினுபுரா மதேன அலுவியின் பசு சேவாவா தாத்தி விசிஷ்ட கேரி ரைஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எடுக்க காலி கக்தேன் வேடி விஸ்தர தனகன் தொக்க அவசான இந்த கலின் நோகி ஸ்கூட்டைக்கு வேன் கரகான பிந்துவை ஹத்தை ஹதாய் ஹாரசிய ஹயாய் ஹதலிஸ்துனை அனு ஹத பிந்துவை ஹத்தை ஹதாய் ஹாரசிய ஹயாய் ஹதலிஸ்துனை அனு ஹத்தை நுகலான் வேடி விஸ்தர தனகன் புலுவான் இவ்வகமே தமிழ் சிவனுகள் ஆயுர்வேதேகனாத் தடி விடி மம மதாக்கிறாங்க உங்களான் அப்படி இத்தீங்க எங்கிட்ட பத்தியங் வச்சு இவ்வளோ தமாய் ஆயுர்வேத ஔஷத கேளுக்கியானே ஆனா மனங் அத்துரு அபாத நேத்து ஹொந்த சுவையா கரகான புலுவான் வாங்க மின்ன மே ஔஷத பாவிச்சுக்கலாம் அங்கலாண்ட சீடி தேனுவானாங் சிவனுகள் மதுமேக ஹரணி கேப்சியூல்ஸ் பாவிச்சுக்கிறான் புலுவோம் நிக்கங்க சாமானின் இங்கிரீஸ் பெஹத் வலிங்கிறானே சீனி பாலனே கிரேமக்னே நிட்டாவட்டு சனிப்பு வீமக் வேணினே சிவனுக்குல மதுமேக ஹரணி கேப்சூல்ஸ் பாவிச்சு கிள்ள பலான்னுக்கோ ஏ வகே மிதமை கேனோனி வாட்டு செம்பிரதீக்ஷா வகை தேனுவனாங் கேச கதை ஐனாங் உனாய் வகை நாங் எங்க பார்த்து கோம தலல நாலு வகை பொலிசி எங்குட்டி காலு வகை ரிதனுவனாங் சிவனுக்குல மதுக்கா கெசட்டு பனிய பொண்டு ஹோதே மம் பொலிசி எங்குட்டி காலுனே உனாட்டு அமாறு எதிக்கே உங்களான் வெடி விஸ்தர தனகன்னு புலுவன்
1: Let the FM DJ night at the Ran Aveta.

0: மன்னாரம் ரே வித் தரங்கா. மன்னாரம் ரே, மன்னாரம் ரே,
1: சுப மன்னாரம் ரே வேவ தரங்கா. ஏலசன்ம தவச வெசக் மாசே மாலஹதக் தால சுப முஹதி அஷ்டக மேத ஈடத் பஸ்ஸே ஓ ஈடத் பஸ்ஸே போருவே உட අත්පන්වත් කරලා අපි අපේම වුණ දවස. වෙසක් සඳ අදත් ඒ විදියටම පායනවා තරංග. ඒත් අපි

0: மந்தாரம் ரே வித் தரங்கா. மந்தாரம் ரே, மந்தாரம் ரே. தரங்கா வித் ராக் நவே மேக் அ டிஜே அட்டாக் தி காக்.
1: Don't stop. Remix, remake. Ekta happiness. DJ Blastika. Anga galle ne. Inna kumariye.
0: Premi alavinde. Radio itihas se pratham vatavata. Lankaya superi DJ Tharu muhunata muhuna gatana DJ Attack show eka.
1: Net FM DJ Night Face to Face Attack Show. Attack Show. மூணட்ட மூணு தரங்க பதின பலமு DJ சங்கிராமய ரத்னபுர டிஸ்ட்ரிக்ட் DJ அஞ்சு அனுராதபுர டிஸ்ட்ரிக்ட் DJ ஃபிளாஷ் ஒபே மனாபெயின் ஒபே டிஸ்ட்ரிக்ட் இயலட்டும் ஒசவாத்த வீமட்ட சுதானம் வண்ண நெத் எஃப்எம் டிஜே நைட் ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் ஷோ அது ரேன் நவேட
2: Brought to you by
3: ඔබට අවශ්‍ය සීලම කර්ණ රෙදිහා සමකිරීම උපාංග එකම වහලක් යටතේ BS කර්ණ හවුස් පුත්කලික සමාගම ඇහැලියකට කුරුවිට පැල්මඩුල්ල කහවත BS බේවිකයා ඇහැලියකට කුරුවිට 0766 447 953